0: கொல்கத்தா டாப் ஸ்டோரி.
1: குருநேகல நகரே விசேஷ ரத்தவாகன சலஸ்மாக். குருநேகல நகரே ஆசிரித்து அதசாஹேட்ட விசேஷ ரத்தவாகன சலஸ்மாக் கிராத்மக பவு போலீசிய பவசனபா. இந்நகரே கேந்திர கரகணுவின் பெவத்தின சதான் ரஷ்மி பொசுன் புகை கலாப்பே ஹேத்வேன். மகனூர் குருநேகல மார்கே கமன் கரண வாகன சதா விகல்ப மார்க்க பாவித்துக்கள் ஹகிபவை போலீசிய பவசுவே. மகனூர திசை சிட்டு பெமினு வாகன புலட்டு அத்கந்த வியார ஹந்தியின் ரஜபீல் ஹந்தியா ரஹா குருநேகலட்டு லங்காவிய ஹகி. குருநேகல சிட்டு மகனூர திசைட்டு கமன் கரண வாகன புலட்டு நாவின் வட்டராவின் கெட்டுவான ஹந்தியா ரஹா மகனூர மார்கெட் பிவிசி ஹகிபவை போலீசிய சந்தான் கலே. பாகிஸ்தானே போம்பு பிரஹாரேக்கின் பெரா மிலிட்டரி பட்டின் தூந்தினைக் மியகோஸ் தவாத் புத்களின் ஹத்தரதினை துவாரலபா திபெனபா. மிம பிரஹாரில் வியத்தே பாகிஸ்தானே கராச்சி ஹமுதா மூலஸ்தானே கட்டாய். பாகிஸ்தானே நிவேதனே கலே அதால பிரஹார தாலிபான் சங்கிதானே விசை சிதுக்கல பிரஹாரக் பவட சககரண பவாய்.
0: சியதா டாப் ஸ்டோரி.
2: அனுக்ரஹாய செமட்டு அத்துதுன் கமனட்டு ஜவயதுன் ரட்டட்டு பனதுன் திஸ் வசருக்கு விசிஷ்டத்வே அபிமானய பீப்பிள்ஸ் லீசிங் விஸ்வாசே பிரமுகயா.
3: ராஜ் பேங்குக சுரக்ஷித பாவய இஹலம ரெக்கவரனே சமகின் ஸ்தாவர தெம்பது சதா இஹலம போலிய RDB பேங்குவென்.